0: கண் அம்மாத் ஷீட்ஸ் பிரைவேட் லிமிடெட் கோட்டமுக்கு கொல்லம்
1: 9446340979
0: அம்மாத் ஷீட்ஸ் பிரைவேட் லிமிடெட்
1: நீங்களுடைய விசுவாசத்திலே நமக்கு ஒருமிச்சு வளராம்
0: Really we can grow together
2: கொல்லங்கார்கான இப்போ ஏதரும் ஜோலி கொல்லத்தின்தே சொந்தம் ஜோலி சில்க்ஸ் கூடுதல் சௌகரியங்களோட கலெக்ஷனுகளோட நவீகரிச்சு ரீலோஞ்ச் செய்தில்லே
3: இதனோடு அனுபவிச்சு ஜோலி சில்க்ஸில் இருந்தும் ஜோய் ஆலுகாஸில் இருந்தும் ஷாப் செய்யினவருக்கு நறுக்கெடுப்பிலுடைய பம்பர் சமானமாய் மஹிந்திர தார் ஆழ்ச்சிதோறும் ஏதர் ஸ்கூட்டர்கள் ஹோம் அப்ளைன்சஸ் மொபைல் போனுகள் கிஃப்ட் வவுச்சர்கள்
1: கர்ப்பகாலம் ஆகர்ஷமாக்கல் கிண்டர் ஹாஸ்பிட்டல்ஸ் ஒருக்குന്നു ஜனனிமித்ரம் பேக்கேஜ் கர்ப்பிணிகள்காய் நாலாழ்ச முதல் பிரசவம் வரையுள்ள பிரத்யேக பேக்கேஜுகள் நீங்கள்காய் ஒருக்குന്നു கிண்டர் ஹாஸ்பிட்டல்ஸ் அத்தியாதுனிக நிலவாரத்தோடு கூடி பிரவர்த்தனம் ஆரம்பிச்ச கிண்டர் ஹாஸ்பிட்டலில் நவஜாத சிசு பரிசரணத்தினுள்ள லெவல் 3 NICU சேவனங்களும் கூடாதே கைனகாலஜி பீடியாட்ரிக்ஸ் ஃபீட்டல் மெடிசின் ஜெனரல் மெடிசின் என்னி சேவனங்களும் லபியமான கூடுதல் விவரங்களுக்கு விளிக்கும் 7994488840 கிண்டர் ஹாஸ்பிட்டல்ஸ் ரெண்டாம் குட்டி லெட்ஸ் செலிப்ரேட் பிரெக்னன்சி வித் கிண்டர் ஹாஸ்பிட்டல்ஸ்
4: கைக்கூட்டு வீட்டம்மமார்க்கு ஒரு கைக்கூட்டு குறைஞ்ச செலவில் குணமேன்மையுள்ள மசாலப்பொடி சம்மந்திப்பொடி அவலொசுப்பொடி கூடாதே அவியൽ സാമ്പാർ തുടങ്ങി ഓരോ കറികൾക്കും വേണ്ട പച്ചക്കറികളുടെ കട്ട് പീസുകളും വീട്ടിൽ തന്നെ പൊടിച്ചെടുത്ത കറിപ്പൊടികളും വിവിധതരം അച്ചാറുകളും സ്വന്തം ഫാമിൽ നിന്ന് ഉൽപ്പാദിപ്പിക്കുന്ന ചിക്കൻ പാൽ മറ്റു പാൽ ഉൽപ്പന്നങ്ങളും ഇവിടെ ലഭ്യമാണ് നിങ്ങളുടെ കറികൾക്ക് നാടൻ രുചിയാണ് ആവശ്യമെങ്കിൽ പിന്നെ ഇതിനെ മടിക്കണം ഹോം ഡെലിവറിക്കും മറ്റു വിശദാംശങ്ങൾക്കുമായി സന്ദർശിക്കൂ കറിക്കൂട്ട് ദേവി പമ്പിന് എതിർവശം നെല്ലിമുക്ക് മുളങ്കാടകം കൊല്ലം കോൺടാക്ട് 9846512424

சிதறும் நின் மிழிகள், காஷ்மீரம் உதிரும் நின் சுடிகள் என்னில் ஹிருதயமை நீ கேட்கானாய் பிரணயபதம் ஞான் பாடுன்னு, ஹிருதயமை நீ கேட்கானாய் பிரணயபதம் ஞான் பாடுன்னு, ஒரு ஸ்வரமா ஒரு லயமா அருகில் வர அனுமதி அருளூராஜீவம் விடரும் நின் மிழிகள், காஷ்மீரம் உதிரும்